0: நடந்தார். ஓல் மாதால் கொண்டு மறைக்கே அரைந்தியா ஒழுங்கை மறக்க பொருட்டு வந்துடுவோம். எச்சா மறக்க பரவாயில்ல.
1: NATO Quick, celebrating 50 years of Deadly on Double J. Rebuck.